0: the opposition leaders, Edappadi K. Palaniswami and Udayanidhi Stalin. We have Udayanidhi Stalin. What exactly Udayanidhi Stalin had to say? Let's listen to
1: him. அதுக்கு முன்பு ஒரு வார்த்தையை மட்டும் சேர்த்து அவங்களுடைய கட்சியுடைய பெயருடைய வார்த்தையை மட்டும் சேர்த்து புது திட்டம் போல சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. எனவே இந்த பட்ஜெட்ல உருப்படியா எதுவுமே கிடையாது. குறிப்பா தேர்தல் வாக்குறுதியின் போது பெருக்கக்கூடிய முதலமைச்சர் சொன்ன முக்கியமான ஒரு வாக்குறுதி, 5 ஏக்கர் வரைக்கும் நிலம் வச்சிருக்கக்கூடிய எல்லாருக்கும் முழு பயிர்கடன் தள்ளுபடி அப்படின்னு அனைத்து அவர் கலந்துகிட்டதே கொஞ்சம் கூட்டங்கள் தான். ஆனா அந்த எல்லா இடத்துலயும் இந்த வாக்குறுதிய சொல்லிதான் மக்களை ஏமாத்தினாரு. ஆனா ஆட்சிக்கு வந்ததும் அதுக்கு எதுவுமே செய்யல. அது மாதிரி மேகதாது அணை விவகாரம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். காவிரியில நமக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்க வேண்டிய நிறை இன்னைக்கு வரைக்கும் கர்நாடகம் இன்னைக்கு திறக்க முடியாதுன்னு கொடுக்க முடியாதுன்னு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் நான் போய் பேச்சுவார்த்தை பண்ண போறேன்னாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவுசெய்து வராதிங்க, நாங்கள் தண்ணியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரும் சொல்லிட்டாரு. நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, காவிரி விஷயத்தில் மேகதாது அணை விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒரே கருத்தில் இருக்கிறாங்க, ஒற்றுமையாக இருக்கிறாங்கிறது காட்டுவோம் அப்படின்னு தொடர்ந்து முதலமைச்சருக்கும் இந்த அரசுக்கும் நம்ம திமுக சார்பாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதற்கும் வழக்கம் போல இந்த முதலமைச்சர் வாயை திறந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு.
2: நோ அக்ரி நத்திங் நியூ த ப்ரீவியஸ் கவர்மெண்ட் தே ஹேட் த ஸ்டிக்கர் த நேம் ஆஃப் இடியல் திஸ் கவர்மெண்ட் சேஞ்ச் த ஸ்டிக்கர் இன் டு வெற்றி தட்ஸ் ஆல் நத்திங் மோர் த நீட் ஆஃப் த அவர் இஸ் டு ப்ரொடெக்ட் த க்ரோவர்ஸ் ஃபார்மர்ஸ் பிகாஸ் people are telling the El Nino effect and less rainfall, all sort of problems they are facing. So we should, whatever the promise they gave during the election campaign, they wanted to cancel all the loan, but they are now they restricted only to up to 75,000. That is very disappointing, and everywhere protest is going on.
3: All these schemes have been introduced by the DMK government. They have not introduced anything new. In fact, they have reduced the budgetary allocation to education and similarly to the agricultural thing also. Now, for all the schemes that was introduced by the DMK government, they have changed it to Vetri. Vetri means victory, and in Sanskrit it means Vijay. He is putting his own name in all the schemes. That is what is happening. And there is nothing. That's what our leader, Mr. M.K. Stalin, has said. They said it's a blast budget, but it's a waste budget. And Mr. Vijay criticized that we have borrowed a huge sum as debt. But he is borrowing more than what we have borrowed. And his audacity to say the next 50 years, you cannot run the government without borrowing.
0: So these are all the voices from the opposition parties criticizing the agri budget. But however, TVK government continues to say they are working for the welfare of farmers and they will ensure it in next 5 years. Moving on to more news from Tamil Nadu. News is regarding the controversy over the Tamil state song. Remember, a few days back, there was a convocation event in Manonmiyan Sundaralingam University in Tirunelveli district where the controversy actually started. There was a convocation event in which a higher education minister also boycotted following the change in order of playing Tamil state song. First the Vande Mataram was rendered and then national anthem and then Tamil Thai Valth. So this has become huge controversy where opposition party DMK had criticized the TVK government for allowing such things to happen. But TVK government continues to say it is disappointing, and they also criticized the Governor Rajendran and criticized the Lok Bhavan saying that this is not at all acceptable. They will move legally to put end to this. But today, now, as we speak, yesterday, Congress MPs, VCK and left parties MPs, 21 MPs, had written a letter to Lok Bhavan requesting governor to follow the order which has been following in Tamil Nadu for so long time. They had written a detailed letter to addressing to Lok Bhavan, addressing to Tamil Nadu governor, where they had mentioned that it is disappointing to see change in order of playing Tamil.

0: डी डॉक्टर रोमा मैनुअल वाइंडिंग चार लोगों के पास है
1: कुछ इससे भी अनोखा
0: कमला पसंद सिर्फ एक अनोखा स्वाद कमला पसंद पान मसाला
2: When others are warming up, I'm raring to go. The stories that matter, the stories that shape your life.
3: Hello and welcome to Watching Prime 5 with me, Harisha Sehgal of Saturday. How?
2: The show that sets the prime time agenda.
3: We'll be deep diving into this topic to tell you what's at stake.
2: Join me, Harisha Sehgal, on Prime 5, only on NDTV 24/7.
4: नमकीन चाहे जैसे खाओ 100% सूजी से बनी आर प्योर वर्म इसलिए स्वादिष्ट सेहतमंद हर रोज
5: पर जब इंसान प्रकृति के साथ सामंजस्य को आत्मसात कर लेता है तो वो मधुर और लालन पोषण करने वाली बन जाती है पी मार्क सरसों के तेल ने प्राकृतिक तरीके से सरसों के तेल को बनाया है शुद्धता और गुणवत्ता के साथ
6: द मस्टर्ड स्पेशलिस्ट सिंस 1933 बरसों से सरसों
7: कुछ तो बात है इस तेल में
8: Well, welcome back. In the midst of speculations over a possible political entry into Tamil Nadu politics, actor Dhanush has triggered a fresh language debate with a strong pitch for Tamil. Let's listen in to what he said.
9: Munadilla na inga padikumbodhu English sariya varadhu. Thappa thappa English pesuvom. Why did he went? Andha mari or English dhaan pesittu irundha nalla. Ana Tamil nalla varum. Ipo appadiye maari pochu. Na vella meet pandra 10 la 8 perku Tamil eludhu padikave theriyala. இங்கிலீஷ் பேசுகிறாங்க இங்கிலீஷ் எழுதுகிறாங்க படிக்கிறாங்க ஆனால் தமிழ் எழுத தெரியல படிக்க தெரியல ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அது நான் ஒரு ஃப்ரெஞ்ச் ப்ரொடக்ஷனில் ஒரு படம் பண்ணேன் பெல்ஜியமில் ஷூட்டிங் அங்கே எனக்கு இங்கிலீஷ் தெரியுமா நம்ம கேட்கும்போது நான் தெரியும்னு சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது இப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா ஏன்னா பொதுவாக இங்கிலீஷ் ஒருத்தனுக்கு தெரியலன்னா தான் கிண்டல் பண்ணுவாங்க தெரியுதுன்னு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஏன் நீங்கள் ஆச்சரியப்படுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இல்லை உங்களுக்கு உங்கள் மதர் டங் தானே தெரியணும் பட் இங்கிலீஷ் ஒரு போனஸ் தானே அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் அவங்களாம் பார்க்குறாங்க உங்களுடைய தாய்மொழி தான் உங்களுக்கு முதல்ல தெரியணும் உங்களுடைய தாய்மொழியை நீங்கள் முதல்ல எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்